0: பாயம் நாயத்தி பூம்பு கூட்டங்க
1: சொல்லுவே
0: போச்சோராசானே ஆயம் ரெண்டாவங்கி குல சான்றாங் பாங்கான் குறைய
1: சொல்லு
0: Perasnem
1: pur.
0: Ngatur.
1: Siap.
0: Assalamualaikum.
1: Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Oke, kita ke lagu dulu ya seterusnya. Nanti kita kembali lagi di Parian.